0: பொண்ணு கிட்ட கண்டான் நம்ம ஸ்துத்த வாஸ்தி அஸ்து நம்ம சித்தாங்க.
1: Yes, sir.